வாழ கரிவான் சுமர கன்யான் குப்பலீனே, முங்காடா கரிவான் சுமர கன்யான் குப்பலீனே, முங்காடா கரிவான் சுமர கன்யான் குப்பலீ.